0: உனக்கு குடிக்கவே தண்ணி இல்ல. மெடல் வாட்டர் வாங்கி மூஞ்சி கழுவியா? தண்ணி இல்லாத வழி அவனுக்கு எப்படா தெரியும்?
1: அவனுக்கு தெரியும்.

0: without break with Ahalya FM 90.4 கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: இனி ஓரோ நிமிஷம் பாட்டுகள் கொண்ட தன்னி மாவட்ட கேட்டு கொண்டிருக்கிறோம் அகல்யா FM 90.4.